0: A bond.
1: Pandu baby.

சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களின் தொகுப்பில் அரிஹரனுடன் பிற பின்னணி பாடகிகள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக நம் சபரி வானொலி நேயர் சென்னையைச் சேர்ந்த அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய திருமண நாள் இன்று 33வது நாளை அவர் வீட்டில் சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தும் வகையில் ஒரு சிறப்பான ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் வருவோம். இதோ

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான திருமண வாழ்த்து பாடல் ஒலித்துச் சென்றது. இன்று நம் சபரி வானொலி நேயர் சென்னையைச் சேர்ந்த அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய 33வது திருமண நாளை அவர் வீட்டில் சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தும் வகையில் சபரி நேயர் சொந்தங்கள் மற்றும் இயக்குனர் அறிவிப்பாளர்கள் இவர்களுடைய உற்றார் உறவினர்கள் வாழ்த்துகிறார்கள். வாழ்க பல்லாண்டு தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்துவோம் நாம் அனைவரும் அவரை. நன்றி. பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து நிகழ்ச்சிக்குள் வருவோம். இதயராகும் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. அரிஹரனுடன் பிற பாடகிகள் சேர்ந்து பாடிய பாடல்கள் தொடக்கத்தில் இதோ. கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த படத்தில் இருந்து. 20 வயது வரை என் பெற்றோர் அரிஹரனுடன் ஜானகி.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. ஹரிஹரனுடன் ஜானகி இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மகேஷ் தம்பி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்க வல்லமுடன், வாழ்க பல்லாண்டு என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நீங்கள் இருவரும் குடும்பத்துடன் பல்லாண்டு பல்லாண்டு இனிதே பல்லாண்டு வாழ்க, இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் என்று பூக்குத்து கொடுத்து கேட்கும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்து இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு மகேஷ் தம்பி அவர்கள் அழகான ஒரு குறிப்பு. இருபது வயது வரை பெண் பெற்றோர் வசம் இருந்தேன், இப்பொழுது உன் கூட இருந்து இந்த பாடலை பாடுகிறேன் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. சரியாக எழுத்து எனக்கு தெரியவில்லை தம்பி, கண்களில் ஒரு கோளாறு. நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று இதயங்கடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நம் அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களை. நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து விஐபி இந்த படத்திலிருந்து மின்னல் ஒரு கோடி உருவாகி வந்ததோ. ஆமாம், இங்கும் மின்னல் இடியாகத்தான் இருக்கின்றது, ஆனால் மழை வரவில்லை. பார்ப்போம், நம் நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில் மழை வருகின்றதா அல்லது இடி மின்னல் வருகின்றதா பார்ப்போம். இடிதான் இடித்து கொண்டிருக்கின்றது. இதோ பாடல் நம் சபரி வானொலியில் ஒலிக்கப் போகின்றது. இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் இப்படத்தில் நடித்தவர்கள் என்று பார்க்கிறேன். மீனாவும் பிரபுதேவாவும் கண்மன் கொண்டு வந்துள்ளார்கள். மின்னல் ஒரு கோடி எங்கள் உயிர் தேடி வந்தது பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், பாடல் இனிது நன்றி என்றும் சித்ராவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அருமை அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அருமை சூப்பர். அடுத்து காயத்ரி, கோவை காயத்ரி மேடம் இணைந்துள்ளார்கள். வாங்க வாங்க, இந்த பயம் இருக்கட்டும். ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பு அண்ணா இவரை அன்பாக திட்டினார், அப்படி தான் சொல்ல வேண்டும், அன்பாக திட்டினார். அதற்கு பயந்து நம் நிகழ்ச்சியில் இணைந்து விட்டார் மனோகர் அண்ணா பாடலை கேட்பதற்காக. வாருங்கள் சகோதரி. மின்னல் ஒரு கோடி பாடல் சூப்பர் பாடல், பிடித்த பாடல். பாடல் தேர்வு செய்த மனோகர் அண்ணாவிற்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அனுசியா சகோதரிக்கும் மிகவும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. இந்த பயம் இருக்கட்டும் சகோதரி, அண்ணாவுக்கு எவ்வளோ மரியாதை பார்த்தீங்களா. நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் அரிஹரனுடன் பிற பாடகிகள் பெண் பாடகிகள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுடன் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன், திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:23. அடுத்து நேருக்கு நேர் பார்த்தீங்களா, நேருக்கு நேர் மோதிட்டாங்க. யாரே நம் காயத்ரி மனோகர் அண்ணா பாடலுக்காக. இதோ நேருக்கு நேர் இந்த படத்திலிருந்து எங்கெங்கே, இதோ ஆஷா போஷலியுடன் அரிஹரன் பாடிய பாடல்.

அருமையான சூப்பரான பாடல். ஹரிஹரனுடன் ஆஷா போஷலி இணைந்து பாடிய பாடல் ஒழித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், காயத்ரி சகோதரி அவர்கள், சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். சிறப்பு. அடுத்து ஒழித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து ஆரணி மகேஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் தம்பி. அடுத்து பாஞ்சாலம் குறிச்சி இந்த படத்திலிருந்து உன் உதட்டோரும் சிவப்பு, இதோ அனுராதா ஸ்ரீராமுடன் ஹரிஹரன் பாடிய பாடல்.

என்ன ஒரு அழகான அருமையான பாடல் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் விட்டு கொடுக்காமல் அவரை இவர் புகழ்ச்சியாக பாடுவதும் இவர் அவரை புகழ்ச்சியாக பாடிக்கொள்வதும் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள், அவருடைய திருமண நாளை வாழ்த்திய அத்தனை இதய நேயர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்து உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. எங்கு சென்று உள்ளீர்கள்? கோயிலுக்கு சென்றீர்களா? ஐயா என்ன வாங்கி கொடுத்தார்கள் உங்களுக்கு திருமண நாளை முன்னிட்டு? பதிவிடுங்கள் தோழி. நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள், சூப்பர் சாங், அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து அவ்வை சண்முகி, இந்த படத்திலிருந்து காதலா காதலா காதலால் தவிக்கிறேன். ஹரிகரன் சுஜாதா இருவர்கள் இணைந்து பாடிய பாடல். என்னாச்சு என்று தெரியவில்லை. இன்று என் அருமை அண்ணா கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்கள், அவர்களுடைய பாடலே இன்று ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. வாலிபம் திரும்புகின்றது, வாலிபமே வா வா என்று. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

என்ன ஒரு உருக்கமான அழகான வரிகளில் அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா. இன்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு ஹாப்பிங் வெட்டிங் டே அனிவர்ஸ்ட்ரி என்று ஒரு பாராட்டு வாழ்த்து அனுப்பியுள்ளார்கள். அடுத்து சூப்பர் சாங் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள் படத்தில் நடித்த மீனாவையும் கமலஹாசனையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, பாடல் மிகவும் அருமை ஐயா என்று பாராட்டி கமலஹாசனை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும் கைத்தட்டி பாராட்டி சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், என்ன இது 33வது திருமண நாளா? நான் என்னவோ அவர்களுக்கு வயதே 35 தான் இருக்கும் என்று நினைத்தேனே. ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு. ஏனென்றால் அவர்கள் பேசும் குரல் அப்படித்தான், நான் கூட நம்பவில்லை. 33 ஆண்டு ஆகியிருக்குமா அவர்களுடைய திருமண நாள் என்று. நன்றி, நன்றி பாராட்டியதற்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஹரிஹரனுடன் பிற பெண் பாடகிகள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டு இருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் புனைநல்லூர் ஜோதி பாண்டியன் இவர்களுடன் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் உதயா. இந்த படத்திலிருந்து உதயா உதயா உலவுகிறேன். இதோ சாதனா சர்க்கமுடன் அறிகிறேன்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கீதநேசனையா போட்ட பதிவுக்கு 33வது வயது திருமண நாளா, நான் என்னவோ அவர்களுக்கு வயதே 35 தான் இருக்கும் என்று நினைத்தேன் என்ற ஒரு பதிவுக்கு தேன்மொழி அவர்கள், இதே தான் நானும் நினைத்தேன் சார் அப்படி என்று ஒரு பதிவு. நன்றி. அடுத்து கீதநேசனையா அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், பாடல் இனிது, நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தனிப்பக்கத்தில் திண்டல்மலை பூசப்பண்ணையா அவர்கள், பேனாவை தொலைத்துவிட்டு வந்துவிட்டேன், இப்பொழுது பேனாவை கண்டுபிடித்து எடுத்து வந்து பதிவு போடுகிறேன், பாடல் அருமையாக உள்ளது, பாடலை தேர்வு செய்த மனோகர் அண்ணா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும், பாடலை ஒளிபரப்பு செய்த அனுசுயா சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் என்று பாராட்டியுள்ளார்கள். பேனா எங்கையா தொலைத்து விட்டீர்கள், இது என்ன கொடுமை, இது பேனா இல்லை என்றால் இல்லை வாய் இல்லையா, வாயால் பதிவிடலாமே, சிறப்பு சிறப்பு. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இதோ ஒரு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ.
0: ம், வாங்க.
1: நான் அகிலா ஸ்ரீதர் பேசுறேன். இன்னைக்கு என்னோட திருமண நாளை முன்னிட்டு வாழ்த்திய சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்ன சொல்றது, இந்த மாதிரி இந்த பதிவு வந்து என்னுடைய இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பா ஆக்கியிருக்கு, இனிமையாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: கண்டிப்பா, எனக்கு
1: வெளிப்படுத்தப்பட்ட கருத்து இல்ல, உண்மையான மனசார்ந்த கருத்து.
0: ஒண்ணு இல்ல சகோதரி, இப்பதான் நம் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்புதான் நான் நம்ம சகோதரருடன் இணைந்தேன் பேசி வழியாக. அவர் சொன்னார், ராஜேஷ், முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு ரெக்கார்டிங் பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லை பாட்டு ஏதாவது எடுத்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைத்து திடீர்னு ஒரு முடிவு தான், ஒரு அழகான ஒரு பாடல் உங்களுக்காக ஒலித்தது. காதலுடன் படத்திலிருந்து வாழ்க பல்லாண்டு என்ற பாடலை, அந்த பாடலை ஒளிபரப்பு பின்புதான் இந்த இதய ராகம் நிகழ்ச்சிக்கே பாடலுக்கு வந்தோம். சரி, இருக்கட்டும். ஐயா என்ன உங்களுக்கு வாங்கி கொடுத்தார்கள் அது சொல்லுங்களேன்.
1: ஐயாவே எனக்கான மிகப்பெரிய கடவுளால கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு.
0: சூப்பர். இதுதான்
1: பரிசு, வேற எதுவுமே வேண்டாம்.
0: இதுதான்
1: அழகான புகுந்தகம், அழகான புரிந்து கொள்ளக்கூடிய உறவினர்கள், சொந்த பதத்தை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், வேற என்ன வேணும்?
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு தம்பதிக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு கருத்து இதுதான். இதுதான் என்றென்றுமே மாறாத ஒரு கருத்து.
1: என்றுமே புன்னகையோட என்ன வச்சிருக்க முயல்ற என்னோட கணவர் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, புடவை வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு சில வருடங்களுக்கு மறைந்துவிடும், பூ வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஒரு சில நொடிகளில் வாடிவிடும், ஆனால் இந்த அன்பு என்றது வாடாத அன்பு. இது ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா
1: கணவர் தான்,
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: எல்லா பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அது மட்டும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: எதிர்பார்க்கணும், மீது எல்லாமே வந்து அழியக்கூடியது அன்பு மட்டும்தான் நிரந்தரம்.
0: நன்றி நன்றி. அழகாக நம் உங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு உங்களுடைய கருத்துக்களை அள்ளி தெளித்து கொண்டீர்கள், சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. மறுபடியும் உங்களுக்கு திருமண நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி. மனோரமா சொல்லுவாங்க,
1: இன்னொன்னு
0: ஞாபகத்துக்கு வருது, மனோரமா அவர் சொன்ன ஒரு டைலாக், ஆம்பளைங்க வருமானத்தை கேட்க கூடாது, என்ன வருமானம் இருக்குன்னு. பொம்பளைங்க வயசை மறைக்க கேட்க கூடாது, ஆம்பளைங்க வருமானத்தை கேட்க கூடாதுன்னு ஒரு டைலாக் பண்ணுவாங்க மனோரமா, அந்த டைலாக் இன்று நினைவுக்கு வந்தது. நன்றி நன்றி நன்றி சகோதரி. நன்றி நன்றி, அழகாக சொன்னீர்கள். நன்றி. மறுபடியும் உங்களுக்கு திருமண நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வானொலி சபரி வானொலி சார்பாக. நன்றி நன்றி
1: நன்றி
0: சகோதரி. நன்றிமா. என்ன நேயர்களே, அழகாக அருமையாக ஒரு திருமண நாளை முன்னிட்டு அவர் தெரிவித்த ஒரு கருத்து எல்லோருக்கும் பொருந்தும், இதுதான் உண்மை. அடுத்து பாடலுக்கு செல்வோமா? என்ன செல்லமே, இந்த படத்திலிருந்து செல்லமே செல்லமே என்றாயடி, ஹரிஹரனுடன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல். ஆல்பம் படத்திலிருந்து செல்லமே செல்லமே என்றாயடி. ஸ்ரேயா கோஷலுடன் ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்த தனிப்பக்கத்தில் செல்லமே செல்லமே என்றாயடி அருமையான பாடல், அருமை பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். பாடலை ஒளிபரப்பிய சகோதரிக்கும் நன்றி என்று திண்டல்மலை பூசப்பண்ணையா அவர்கள். நன்றி நன்றி சகோதரரே. அடுத்து தேன்மொழி அவர்கள், அகிலா சீதருக்கு என்னை விட 4 வயசுதான் கம்மி, சின்ன பொண்ணு என்று நினைத்தேன், வாழ்த்துக்கள் சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கீதநேசன் ஐயா, இதெல்லாம் பொய், நகை வேண்டாம் என்று புன்னகையோடு இருந்தால் போதும் என்பது நகைச்சுவையாக உள்ளது. இப்படி இங்கே சொல்லிவிட்டு அங்கு அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா என்று ஒரு என்று பாடுவார்களே என்று ஒரு அழகான ஒரு நகைச்சுவை ஒரு பதிவு. நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் அந்த பதிவு. அடுத்து தேன்மொழி அவர்கள், பாடல் மிகவும் அருமை, பாடல் மிக அருமை என்றும் சூப்பர் சாங் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயார், பாடல் மிகவும் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள், அகிலசீதர் என்னை விட 4 வயசு கம்மி என்று போடு, ஐயோ அப்படியே உங்கள் வயதை தெரிவித்து விட்டீர்களே என்று ஒரு பதிவு. ஏன் வயதை தெரிவித்தால் என்ன, இதற்கு மேல் பரவாயில்லை. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரன் உடன் பிற பாடகிகள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடன் பொன்னைநல்லூர் ஜோதிப்பாண்டியன், திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன், நானும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 4:04. அடுத்து சூரிய வம்சம். இந்த படத்திலிருந்து காதலா காதலா காதலின் சாதலா, இதோ சொன்னலதாவுடன் ஹரிஹரன்.

அழகான அருமையான பாடல். அரியரனுடன் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், செல்லமே செல்லமே என்றாயடி ஆல்பம் படத்தில் இருந்து பாடல். அருமை பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். பாடலை ஒளிபரப்பு செய்த சகோதரிக்கும் நன்றி என்று திண்டல்மலை பூசப்பன் ஐயா அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், மனதை தொட்ட பாடல். மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று இதயத்தை சுழட்டி விட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து கொண்டு நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்து சிவாஜி இந்த படத்திலிருந்து, வாஜி வாஜி இதோ அரிஹரனுடன் மதுஸ்ரீ. இந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக தடிப்பக்கத்தில் இடைக்கால பாடல்கள் அனைத்துமே அருமையாக உள்ளது. பாடல்கள் தேர்வு செய்த மனோகர் அண்ணா அவர்களுக்கு நன்றி. பாடலை ஒளிபரப்பு செய்த அனுசயா சகோதரிக்கும் நன்றி என்று திண்டல்மலை பூசப்பன் ஐயா அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள் தனிப்பக்கத்தில். நன்றி நன்றி சகோதரரே. இதோ பாடலுக்கு செல்வோமா. சிவாஜி படத்திலிருந்து வாஜி வாஜி இதோ மதுஸ்ரீவுடன் ஹரிஹரன்.

0: என்ன நேயர்களே, ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் ஆரணி பிரகாஷ் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். ஒலித்த பாடலுக்கு கீதநேசன் ஐயார் சூப்பர் சாங், செம சூப்பர், வாவ் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், இனிமையான இதமான பாடல் என்று பாராட்டி ரஜினியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்களும் மாஸ் என்று அழகான ஒரு பதிவு போட்டுள்ளார். ரஜினியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இது ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
0: வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: அருமையான பாடல்கள், பாடல்கள் மிகவும் இனிமை. பாடலை தந்த மனவர் அண்ணாவோட திறமை,
0: அவருக்கு வாலிபம் வாலிபம் வாலிபம் திரும்பியதுப்பா.
1: அதை எடுத்து வழங்குற உங்களோட மகிமை.
0: ஐயோ, பெருமை எருமை மகிமை அப்படின்னு எருமை மழை விட்டுட்டீங்களா? இத நடத்துறது நான் எருமை.
1: அந்த மாதிரி வாழ்த்த உங்ககிட்ட சொல்றேன்.
0: ஐயோ வேண்டாம், எருமையை வானா பெருமையாவே இருப்போமே. சிறப்பு சிறப்பு.
1: எனக்கு
0: போட அவங்க பாடல போடுற அன்னைக்கு சொன்னாங்க, ஆனா இந்த கிழமைன்னு எனக்கு சொல்லவில்லை.

சொல்லி இருந்தால் நாங்கள் கீதநேசன் சொல்லி ஒரு ரெக்கார்டிங் பண்ண சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது. இப்பொழுது தானே நம் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ஒரு ஒரு நிமிடம் இருக்கும்பொழுது தானே நீங்கள் சொன்னீங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சே இருக்காது. அதன் பிறகு தான் ஒரு பாடல் அழகாக எடுத்து போட்டு அவர்களை வாழ்த்தும் வகையில் ஒரு பாடலும் போட்டு அவர்களும் சிறப்பாக நம் வானொலி எல்லா நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து சென்றார்கள். சிறப்பு நன்றி நன்றி சகோதரரே. அடுத்து நம் நிகழ்ச்சிக்கு செல்வோமா? என்ன நேயர்களே, நம் ராஜேஷ் அவர்கள் நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு அழகான ஒரு தகவலை தந்து சென்றார், கேட்டு ரசித்தோம். அடுத்து அன்னியன் இந்த படத்தில் இருந்து ஐயங்கார் வீட்டு அழகே, யார் அது? மனோகர் அண்ணா வீட்டோட அழகாக தான் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பரவாயில்லை, யாரோ வைத்துக்கொள்வோம். ஹரிஹரனுடன் ஹரிணி பாடிய பாடல் இதோ. அன்னியன் படத்திலிருந்து ஐயங்கார் வீட்டு அழகே, இந்த அழகான பாடலையும் கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் கீதநேசன் ஐயா அவர்கள். திருநீறு அணிந்தால் ஐயர் தரிசனம், இட்டுக்கொண்டால் ஐயங்கார் சரிதானே. என்ன ஒரு அழகான ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. சூப்பர் சூப்பர். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் இனிமையான இதமான பாடல். பாடல் மிகவும் அருமை என்றும் சூப்பர் செமை என்றும் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி உள்ளார்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயருக்கு நன்றி. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களின் தொகுப்பில் பாடகர் அரிஹரனுடன் ஒரு சில பெண் பாடகர்கள் பாடிய பாடல்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது நம் சபரி வானொலியில். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா இவர்களுடன் பொன்னிநல்லூர் ஜோதி பாண்டியன் அவர்களும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. நிலையத்தில் நேரம் மாலை 4:26. அடுத்து பிரியமானவளே இந்த படத்தில் இருந்து என்னவளே என்னவளே என் வசம் நான் இல்லை. ஹரிஹரனுடன் மகாலட்சுமி. இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மகாலட்சுமியுடன் ஹரிஹரன் இருவர்களும் பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள், நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர், மனதை தொட்ட பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், மனதை தொட்ட பாடல், மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு பாராட்டிய நெஞ்சங்களுக்கு மனவார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய அண்ணாவுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன்.
0: நம்ப நான் நல்லாவே இருக்கிறோம்.
1: அப்புறம் வந்து எல்லாம் சுழற்சியா இருக்கு இப்ப கொஞ்சம், அதனால மனசாக
0: இருக்கு.
1: அப்புறம் நம்ம அகிலா, அது அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து திருமண வாழ்த்துக்கள். நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு, இப்பதானே எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க உயிரோடு சிறப்போடு என்று போல் என்றும் வாழ்க்கைன்னு வாழ்த்துறோம். இவங்க வந்து, அதாவது இவங்க வந்து சொல்றாங்க, அன்பு இருந்தா அன்புதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நான் நம்பவே மாட்டேன். கேள்வி, இப்ப அவங்க வீட்டுல போய் நம்ம போய் பாக்கலாமா? அவங்க எத்தனை வைரத்தோடு வச்சிருப்பாங்க, எத்தனை பட்டு போட வச்சிருப்பாங்க. மாமாவோட ஸ்ரீதர் மாமா இருக்காரே, அவர் தலைய கொஞ்சம் பாத்துட்டு வரணும்.
0: இது ரொம்ப கொடுமையான இது வாழ்த்துனா, இது பாவம். இதற்கு நீங்க வாழ்த்தாமே இருக்கலாமே. இது காலம் வாடுறதா இல்ல வாழ்த்துறதா தெரியலே.
1: நம்ம ஸ்ரீதர் மாமா இருக்காருல, அவர் தலைய பாத்துட்டு வந்தாலே போதும்.
0: ஐயோ,
1: கேட்க வேண்டாம்.
0: கடனாளியா இருக்கிறாரா இல்ல கைவசம் வச்சிருக்கிறாரா ஏதாவது அப்படின்னு அவர் தலைய பார்த்தாவே தெரிஞ்சு விடும்.
1: அவங்க இன்று போய் என்று ஐயங்கார் வீட்டு அழகு யாருக்காக, அவங்களுக்காக தான் அந்த
0: பாட்டு போட்டோம்.
1: அழகா இருக்கணும், அன்பா இருக்கணும். வேற அன்பே நிரந்தரமா இருந்துட்டு போட்டு நான் சும்மா விளையாட்டுக்கிட்டோம்.
0: ஆமா, நகைச்சுவை தானே அதெல்லாம், நகைச்சுவை தானே.
1: அதே மாதிரி கீதமிசன் ஐயா போட்டிருந்தாரு, இட்டு கொண்டா இட்டு பூசி கொண்டால் திருநீர், இட்டு கொண்டா நாமம். அப்படி நாமம் அது வந்து இட்டு கொண்டா நாமம், நாம கட்டியால போடுறதா நாமம். அது வந்து ஐயங்கார்,
0: ஐயர்
1: வந்து ஐயர் வந்து பூசிக்குவாங்க, விபூதி பூசிக்குவாங்க. ஐயங்கார் வந்து நாமம் இட்டுக்குவாங்க, அதான் அவர் போட்டிருந்தாரு.
0: நான் அப்படியே அவர் போட்டதை படித்து விட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்க சொல்ல வேண்டும் விளக்கமாக என்று எதிர்பார்த்தேன், அவ்வளவுதான். நன்றி, நன்றி.
1: நல்லா இருந்துச்சு பாட்டாங்க, எல்லா பாட்டுமே சிறப்பான பாடல்கள். புது பாடல்கள் எனக்கும் தெரியுங்கிறதுக்காக தான் அடிக்கடி புது பாட்டையும் நான் எடுக்கிறது. ஏன்னா பழைய பாட்டை இவரு கொடுப்பாரு, இவரு என்ன பழைய பாட்டா இருக்கிறாருன்னு
0: சொல்லுவாங்கல்ல,
1: அதுக்குதான் அப்ப அப்ப வந்து புது பாட்டு நம்மளுக்கும் தெரியுங்கிறத கேட்டதுக்குதான் இந்த வேலை. எல்லாரும் பதிவு எல்லாம் போட்டிருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பூபாப்பன், தேன்மொழி, அப்புறம் கீதநேசன் ஐயா, ஆரம்பி பிரகாஷ், நாகர்கோவில் மகேஷ், எல்லாரும் போட்டிருந்தாங்க. நம்ம ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாருமே கேட்டாங்க. புதுக்குடி கற்பக அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு, அருமையா நீங்க பாட்டு எடுத்து கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அதே மாதிரி கீதநேசன் ஐயா, இயக்குனர் ஐயா, இந்த மாதிரிலாம் நல்லா அவர் கலா அமைச்சு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், மறுபடியும் சந்திப்போம். ஐயா மாமின், எனக்கு ஒரு 20 இருக்கு, அதனால்தான் உங்களை மாமின்னு கூப்பிட்டேன்.
0: நன்றி, நன்றிங்களா. இப்படியே அகிலா ஸ்ரீதரை காலம் வருவீங்க, அவங்களுக்கு கேட்கும் வாய்ப்பு கிடையாது. நான் இப்ப விருந்து விருந்தோம்பல்ல இருக்காங்க அவங்க.
1: அவங்க என்ன சொல்றீங்க சொன்னாலும், நான் வந்து 20 இல்லை, 21 இல்லை 21.5 அவ்வளோதான் இருக்கும். அதனால மாமின்னு கூப்பிடுறேன், தப்பா வச்சுக்காதே மாமின்னு.
0: அவங்க அந்த மாமி மாமாவும் அவங்க விருந்தோம்பல்ல இருக்காங்க, பல்லாவரத்துல இருக்காங்க, விருந்தோம்பலுக்கு போயிருக்காங்க. நன்றி, நன்றிங்களா. நன்றி, நன்றி. என்ன நேயர்களே, அழகான ஒரு நகைச்சுவையுடன் நம் கும்பகோணம் மனோகர் அண்ணா உரையாடி சென்றார்கள் அல்லவா, கேட்டு ரசித்தோம். நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக பீமா இந்த படத்தில் இருந்து முதல் மழை என நினைத்ததே. ஹாம் நேயர்களே, முதல் மழை இன்று நான் வளர்த்த தென்னம்பிள்ளைங்களையும் பூச்செடிகளையும் நினைத்து சென்றது. மழை பெய்து கொண்டிருக்கின்றது நான் இருக்கும் பகுதியில். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இன்று. நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலும் அழகான பாடல். பீமா படத்திலிருந்து முதல் மழை என நினைத்ததே. இதோ மகாநதி இவருடன் ஹரிஹரன் பாடிய பாடல்.

நிகழ்ச்சி நிறைவுப்பாடல் அழகாக அமைதியாக ஒலித்துச் சென்றது. ஹரிஹரனுடன் மகாநதி இருவர்கள் பாடிய பாடல் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் சூப்பர், அருமை என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள்.

என்ன நேயர்களே, ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் இதயங்கனிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், என்னதான் வயசானாலும் புதுப்பாடல்கள் நன்றாகத்தான் இருக்கிறது, அதையும் ரசித்து கேட்கத்தான் செய்கிறோம். பாடல்கள் தேர்வு செய்ய சூப்பர். மனோகர் அண்ணா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிவண்ணன் அவர்கள், நமது சபரி வானொலி கும்பகோணம் மனோகரண்ணா ஐயா அவர் பாடல் அனைத்தும் அருமை, அவர் உரையாடல் அற்புதம், கலகலப்பாக பேசினார், வாழ்த்துக்கள். அவர் அடுத்தவரை காலை வருவதே தான் பழக்கம் அவருக்கு, சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், இனிமையான இதமான பாடல் என்றும் தேன்மொழி அவர்கள் இதயம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்கள் கேட்டு ரசித்து இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரனுடன் பிற பின்னணி பாடகிகள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்து கொண்டு, மற்றும் நில இயக்குனர் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நாளை மறுநாள் திங்கட்கிழமை 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.